i dore ni mamie iriteligie kaashtak u mihi katate ama dahar edahelini bindu bindu daham mihir hadpina meru swar ek karai dorin dor patruwa pahan karana had mandale kan kalu ras gangule ஓ ஏ வினக்கட்னவு ஒப்பு திமுத்து ரேடியோவு